0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழன் தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 93.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்னிலும் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, தமிழுக்கு வைகாசி திங்கள், 8ஆம் நாள், வள்ளுவர் ஆண்டு 2056. உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் இடனறிதல் என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 493. ஆற்றாரும் ஆற்றி அடுவ இடனறிந்து போற்றார் கண் போட்டிச் செய்யன். இந்த குரலுக்கான விளக்கம் யாதனில், தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்துக்கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை இல்லாதவர்களுக்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் என்பது இக்குறளின் பொருளாகும். அன்புக்குரிய நேர்களே, வார வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ் நேர்களும் உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாக உலகம் பூராவும் வாழும் நேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தின் ஊடாக கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாரமும் இவ்வார நினைவில் நீங்காதவர் பதிவுகளும் தமிழர் வரலாற்றிலே இடம்பெற்ற வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பில் யாழ் நூல் நிலைய இருப்பின் 44வது ஆண்டு நினைவாக்கம், கணவதி அப்புவின் கால கணிப்பு நிகழ்ச்சியில் இனப்படுகொலையாளிகள் யார் என்று உலகத்துக்கு தெரிந்தும் ஏன் தமிழினத்துக்கு நீதி வழங்கப்படவில்லை என தலைப்பிலான அவருடைய பார்வை, 2009 தமிழின வளைப்பு நாட்களில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் சாட்சிய பதிவுகள், ஸ்ரீலங்கா அரசின் உணவு தடையும் உயிர் காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் பயன் பெற்றி பயனாளர்களின் பதிவும், 2009 கஞ்சி கொட்டகையில் தன்னார்வ தொண்டர்கள் ஒருவரின் அனுபவ பகிர்வுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கவிதைகள், இன்றைய செய்தியின் பின்னணியில் ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்க நாளாகிய மே 26 அவர்களின் உளுறு அறிக்கை பற்றிய பார்வை, அனுசரணை SBS வானொலி, மேலும் நினைவாயுதம் என்கின்ற துணி பொருளில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் நினைவுகள் கண்காட்சியில், முள்ளிவாய்க்கால் துயரங்கள் நாங்கள் சொல்ல மறந்தால் வேறு யாருமே சொல்ல முடியாது எனும் முக்கிய நோக்கத்துடன் இடம்பெற்றதை பற்றிய பதிவு, மேலும் அண்மையில் யூதர்கள் சென்ற பாதையில் ஈழத்தின் அடைவு சாத்தியமாக்கிய கனடிய தமிழர்கள் எனும் தலைப்பில் உண்மையின் தரிசன நிகழ்ச்சிக்காக மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட்டினுடைய பார்வை, மேலும் மீண்டும் இனவாதத்தை கையில் எடுக்காமல் படை வீரர்களின் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அனுராவின் உரையை பற்றி அலசுகிறார் கிருஷாந்த் ராஜ். அத்துடன் அண்மையில் வெளியாகிய விக்டோரியா மாநில பட்ஜெட் பற்றியும் வழங்கப்படவுள்ள நிவாரணங்கள் பற்றிய பார்வை, அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றது.
1: எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி நேர்களுக்கு மீண்டும் ஒளிபரப்பு செய்கின்றது. 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வானலைகளில் தவழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். குறிப்பாக இந்த மே மாதத்தில் இணைவோருக்கும் புதுப்பித்துக் கொள்ளும் நேர்களுக்கு இடையில் வானொலி நிலையத்தினால் நடத்தப்படும் பரிசளிப்பிலும் கலந்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய நேர்களே, எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களுடைய முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு தேவை. எமது வானொலி சேவையை தொடர்ந்து பயன்படுத்தும் அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் உங்கள் நன்றியையும் ஆதரவையும் உங்கள் தனித்துவமான பங்களிப்புகளின் மூலம் அது சிறியது என்றாலும் பரவாயில்லை உங்கள் அன்பை தெரியப்படுத்துங்கள். 3ZZ வானொலிக்கான உங்கள் நிதி பங்களிப்புகள் வரி விலக்குதலுக்கு உரியது என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த நேரத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் உலகெங்கும் மே 31ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் சேர்ந்து இந்த நாளை 1987ஆம் ஆண்டில் சிறப்பு நாளாக அறிவித்தது. உலகில் மனித இறப்புகளை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகளில் புகையிலை இரண்டாவது இடத்தை வகிக்கின்றது. புகையிலை உற்பத்தி பொருட்களை பாவிப்பதன் மூலம் மனிதனது ஆயுட்காலம் 10 ஆண்டுகளால் குறைவடைவதாக உலக சுகாதார ஒழுங்கமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதன் காரணமாக வருடாந்தம் உலகம் முழுவதும் 7 மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர். இந்த நாளின் அறிவிப்பு மூலம் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் புகையிலை சம்பந்தமாக சுமார் 3.5 மில்லியன் இறப்புகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றது. இத்துடன் ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்கும் நாள் முதல் தடவையாக திருடப்பட்ட தலைமுறைகள் தேசிய மன்னிப்பு கேட்கும் நாள் என்ற பெயரில் ஆஸ்திரேலியாவில் மே மாதம் 26ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு சரியாக 25 ஆண்டுகளுக்கு முன் நினைவு கூறப்பட்டது என்பதை நேயர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு, அத்துடன் கடந்த வியாழக்கிழமை மே 15ஆம் தேதியில் 29 ஆண்டுகளை நிறைவு செய்து 30வது ஆண்டிலே கால் பதிக்கும் உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலிக்கு எமது 3 TSC வானொலி குடும்பத்தின் சார்பான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் இறைவன் நல்லாசிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.

0: வரலாற்றில் இவ்வாறு மே மாதம் 23 1911 நியூயார்க் பொது நூலகம் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. 2008 இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் முருகண்டி அக்கராயன் வீதியில் இலங்கை படையினர் நடத்திய கிளைமோர் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 16 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2008 அனைத்துலக நீதிமன்றம் நடுப்பாறைகள் என்ற குன்றை மலேசியாவுக்கும் வெண்பாறை தீவை சிங்கப்பூருக்கும் கையளித்து தீர்ப்பு கூறியது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் இருந்து வந்த 29 ஆண்டுகால பிணக்கு தீர்த்து வைக்கப்பட்டது. 1990 மட்டக்களப்பு வத்தார முளை படுகொலையில் முதல் நாளில் 58 பொதுமக்களும், அடுத்த நாள் வத்தார முளையிலும் பல்கலைக்கழகத்திலும், 24 158 பொதுமக்களும் ஸ்ரீலங்கா படைகளினாலும் காடையர்களினாலும் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டனர். 1994 தமிழீழ வைப்பகம் ஆரம்பிக்கப்பட்டனால் மே மாதம் 23 மே 24 1958 இலங்கை இனக்கலவரத்தின் இலங்கையில் புலனறுவை தொடர்ந்திலே வந்த தமிழ் பயணிகள் தாக்கப்பட்டனர். பல இடங்களிலும் இனக்கலவரம் பரவிய நாள். 1981 இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவன் தியாகராஜன் தேர்தல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது இனம் தெரியாதோரால் சுடப்பட்டு அடுத்த நாள் உயிரிழந்தார். 2000 இலங்கையின் நோர்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது. 2007 ஈழப்போரின் போது யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவில் இலங்கை கடற்படை தளத்தை கடற்படைகள் தாக்கியளித்தனர். 2007 கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு ஒன்றில் 2 ராணுவத்தினர் உயிரிழந்து 4 காயமடைந்தனர். 1981 உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி உலகத் தமிழர்களை மொழியால் இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என அல்லும் பகலும் பாடுபட்ட தமிழர் தந்தை தமிழக ஊடகவியலாளர் அரசியல்வாதியுமான சீபா ஆதித்யநாரின் நினைவு தினம். 2021 மறைந்த தமிழக மார்க்சிய சிந்தனையாளர் எஸ் என் நாகராசனின் நினைவு தினம். மே 25 1977 வில்லியம் ஷேக்ஸ்பியரின் இலக்கியங்கள் மீதான தடையை சீனா நீக்கியது. 1966 ஆரம்பமான சீன பண்பாட்டு புரட்சியும் முடிவுக்கு வந்தது. 1878 பிறந்த ஈழத்து புலவர் சோமசுந்தர புலவரின் பிறந்த தினமும் மற்றும் 2013 மறைந்த தமிழ் திரைப்பட பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் நினைவு தினமும் மற்றும் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினமும் ஆகும். மே 26 1912 இலங்கையிலிருந்து 7 பேரை கொண்ட முதலாவது தொகுதி சிறை கைதிகள் அந்தமான் தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 1987 யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இலங்கை ஆயுதப்படையினரின் ஆபரேஷன் லிபரேஷன் ராணுவ நடவடிக்கை இடம்பெற்றது. 38 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற ஆபரேஷன் லிபரேஷனின் நினைவுகள் தமிழீழ போராட்ட வரலாற்றிலேயே தமிழ் மக்கள் மீதான முதல் பாரிய ராணுவ நடவடிக்கையும் இதுவாகும். சிறிய நிலப்பரப்பை கொண்ட வடமராட்சி பிரதேசத்தில் 8000 மேற்பட்ட ராணுவத்தினரால் 100 மேற்பட்ட கனரக ராணுவ வாகனங்களும் பல உலங்கு வானூர்திகளும் குண்டுவீச்சு விமானங்களும் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கடற்படை படகுகளும் 1000 மேற்பட்ட கடற்படையினரை சுற்றி வளைத்து கோர தாக்குதலை நடத்தினார்கள். இதில் 850 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டு 100 மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்தனர். 1998 ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்கும் நாள் முதல் தடவையாக தேசிய மன்னிப்பு கேட்கும் நாள், அதாவது திருடப்பட்ட தலைமுறைகளுக்காக தேசிய மன்னிப்பு கேட்கும் நாள் என்ற பெயரிலே ஆஸ்திரேலியாவிலே நினைவு கூறப்பட்டது. ஆய்வு அறிஞர் பன்மொழி புலவர் காவண்ணா அப்பா துறையின் 36 நினைவு நாள் 26 தேதியாகும். மே 27 1937 கலிபோர்னியாவிலே கோல்டன் கேட் பாலம் திறந்து வைக்கப்பட்டது. 1958 இலங்கை இனக்கலவரத்தில் இலங்கையின் மேற்கே பாணந்துறையில் சிங்களவர்களினால் இந்து கோவில் ஒன்று எரிக்கப்பட்டு கோவில் பூசகர் உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்டார். மேலும் இலங்கை முழுவதுக்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஊடக தணிக்கை அறிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜாதிக விமுக்தி பெருமன ஆகிய கட்சிகள் தடை செய்யப்பட்டன. 1967 ஆஸ்திரேலியாவில் நடந்த பொது வாக்கெடுப்பில் பழங்குடிகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசாங்கத்துக்கு அதிகாரம் வழங்க மக்கள் அங்கீகாரம் அளித்தனர். 1964 இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினமாகும். மே 28 1915 இலங்கையின் கண்டியில் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் கலவரம் ஆரம்பித்து ஜூன் 5 முடிவுக்கு வந்தது. 1958 இனக்கலவரத்தில் கல்கிசையில் தமிழருக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்ட 1000 அதிகமானோர் ராணுவத்தினால் கலைக்கப்பட்டனர். தமிழர் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்டார். 2007 கொழும்பு ரத்மலானாயில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டனர். 7 ராணுவத்தினர் உட்பட பலர் காயமடைந்தனர். 2008 240 மன்னராட்சியின் பின்னர் நேபாளம் குடியரசாக அறிவிக்கப்பட்டது. மே மாதம் 29 தேதியில் 1869 பிரித்தானியாவிலே பகிரங்க மரண தண்டனை தடை செய்யப்பட்டனர். 1982 இலங்கையின் மட்டக்களப்பில் சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டனர். மேலும் ஐக்கிய நாடுகளின் அமெரிக்க ஹாப்பூருக்கான சர்வதேச நாளும் ஆகும். அடுத்து இன்றைய வரலாற்று பதிவுகளின் சிறப்பாக தமிழினத்தின் வரலாற்று பதிவுகள் நூல்களில் ஆதாரமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களினால் எரித்து அழிக்கப்பட்டு
1: மே மாதம் 31 தேதியுடன் 44 ஆண்டுகள் நிறைவடைகிறது.
0: தெற்காசியாவின் மாபெரும் அறிவு களஞ்சியமாக தீர்ந்த யாழ் பொது நூலகம் கடந்த 1981 ஆண்டு மே மாதம் 31 தேதி நள்ளிரவுக்கு பின்னர் எரியூட்டப்பட்டது. சிங்கள பௌத்த பேரினவாத வன்முறைக்கு யாழ் பொது நூலகத்தின் சுமார் 100,000 அதிகமான அரிய நூல்கள் இரையாகி தமிழர்களின் வரலாற்றில் மறக்க முடியாத சின்னமாக மாறிவிட்டது. அந்த கால பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த அச்சு பதிப்புகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் காணப்பட்ட நிலையில் தமிழினத்தை கருவறுக்க மேற்கொண்ட திட்டமிட்ட நாசகார செயலாகவே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. 1933 ஆண்டு தனி நபர்களால் சிறிய அளவிலான புத்தகங்களை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட யாழ் பொது நூலகம் பிற்காலத்திலே பரந்து விரிந்து ஆயிரக்கணக்கான நூல்களையும் யாழ்ப்பாணத்திலே இருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் மூல பிரதிகளையும் பழங்காலத்து ஓலை சுவடிகளையும் இன்னும் பல அரிய படைப்புகளையும் தாங்கிய ஒரு முழுமையான நூலகமாக உருப்பெற்றது. 1959 ஆண்டு நூலகத்தின் முதலாவது கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. தமிழை மட்டுமன்றி தமிழினத்தின் பெருமையையும் உலக அடையாளப்படுத்தும் பொக்கிஷமாக காணப்பட்ட இந்த நூலகத்தை வேரோடு அளித்தமை ஒவ்வொரு தமிழரின் நெஞ்சையும் உலுக்கியது. காரணம், தமிழினத்தின் வேர் ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு வந்த போதும் அறுக்க முடியாத ஆணிவேராக காணப்பட்ட கல்வியை தமிழ் மக்களிடம் இருந்து பிடுங்குவதை அப்போதைய அரசாங்கம் குறியாக கொண்டு இந்த வேலையை திட்டமிட்டு செய்தது. இது போன்றது ஒரு நாசகார செயல் இனியும் வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் கடந்த 2005 ஆண்டு மின் நூலகம் ஒன்று உருவாக்கப்பட்டு சுமார் 150,000 நூல்கள் தரவேற்றம் செய்யப்பட்டுள்ளதையும் இங்கே குறிப்பிடத்தக்கது.
2: யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு ஆண்டுகள் ஆகின்றன. இதனை முன்னிட்டு
3: நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட செய்தியை கேள்வியுற்றவுடன் உயிரிழந்த புனித பத்திரசியார் கல்லூரி ஆசிரியர் அருட்தந்தை தாவீது அடிகளார் மற்றும் நூலகத்தின் ஸ்தாபகர் KM செல்லப்பா ஆகியோருக்கு இகைச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
4: கம்பீரமாய் காட்சி அளிக்கும் யாழ் நூலகத்தின் கருகிய புத்தகங்களின் சாம்பர் மனத்தை வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட வாசகர்களால் மாத்திரமே நுகர முடியும். கவர்ந்து செல்லவோ சூறையாடவோ முடியாத தென்னாசியாவின் அறிவு பொக்கிஷத்தை தீது நன்கறியாத தீ தீண்டி துவம்சம் செய்த துன்பியல் அனுபவத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது அத்துணை எளிதன்று. 1933 ஆண்டு அறிவரம் நிரம்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில் பெரு விருட்சமாய் அறியாமை இருள்களையும் யாழ் நூலகமாய் நிமிர்ந்து நின்றது. புராதனம் பறைசாற்றும் ஓலை சுவடிகள், 1800களில் யாழில் தகவல் தந்த செய்தியேடுகள், தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கி எம்மவரின் உணர்வுகளின் எழுத்துருவாய் வேறுடன் விளங்கியது யாழ் நூலகம். இருப்பின் அடையாளத்தை அரிக்கும் கரையான்கள் பழம் பெருமையை அழிக்க தீ வடிவம் கொண்டு யாழ் நூலகத்தை பற்றின. 1981 ஆண்டு மே மாதம் 31 தேதி நள்ளிரவு வேளை தென்னாசியாவின் அறிவு களஞ்சியத்தை தீச்சுவாலைகள் விழுங்க ஆரம்பித்தன. நூலகம் மெரியூட்டப்பட்ட வேளை இரவல் வழங்கும் பகுதியில் சுமார் 57,000 நூல்களும், சிறுவர் பகுதியில் 8,995 நூல்களும், ஊசாத்துணை பகுதியில் கிடைத்ததற்கரிய 29,500 நூல்களும் இருந்தன. இவை அனைத்தும் தீயினால் சிதைக்கப்பட்ட சீரழிக்கப்பட்டன என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். காயங்களை ஆற்றும் காலம் நூலகத்தின் உருவை இன்று மாற்றியுள்ளது.
0: அடுத்ததாக மொழிவாய்க்கால் அவள நினைவு தொகுப்பில்
1: முதலாவதாக 2009 தமிழின வாழிப்பு நாட்களில் மொழிவாய்க்கால் இனவழிப்பின் May 18 தமிழர் உயிர் கொண்ட தாழ்நிலம் என்ற சாட்சிய பதிவும், மேலும் நேற்றைய நாளோடு கரைந்து போகும் சோகத்தோடு எனும் நதுநிசியின் மொழிவாய்க்கால் கவிதை,
0: மேலும் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் நமக்கேது நாடு என்ற கவிதையும், வலிகளும் வடுக்களும் என்ற சர்மிளா வினோதினியின் கவிதைகளுடன் ஸ்ரீலங்கா அரசின் உணவு தடையும் உயிர் காத்த மொழிவாய்க்கால் கஞ்சியும் என தலைப்பில் தமிழ் மக்கள் மீது உணவும் ஓர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட போர் வளையத்துக்குள் தமக்கு அன்று நடந்தவைகள் பற்றியும், உயிர் காத்த மொழிவாய்க்கால் கஞ்சி தொடர்பிலும் முல்லைத்தீவை சேர்ந்த விஜயகுமார் மற்றும் விஸ்வமடுவைச் சேர்ந்த மதன் மேரி ஆகியோர் தங்களின் நேரடி அனுபவங்களை மொழிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வைத்து பகிர்ந்து கொள்கின்றனர்.
5: May 18 மொழிவாய்க்கால் நினைவு தினம். இது ஒரு வரலாறு அல்ல, இது ஒரு கண்ணீரின் கதை. இது ஒரு புயலால் வீழ்த்தப்பட்ட மக்களின் ஒரு அழியாத நினைவு. 2025 இந்த வருடம் முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பிறகு 16 ஆண்டுகள் கடந்துவிட்டன. 2009 ஆண்டு May 18 அன்று இலங்கையின் வடக்கே எமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு சிறிய மண்ணில் முள்ளிவாய்க்காலில் ஒரு இனத்தின் உயிரணுக்கள் ஒவ்வொன்றாக சிதைந்தன. அந்த நாள் வெறும் ஒரு இறுதி நேரம் அல்ல, அது ஒரு இனத்தின் சின்னமாக மாறிய பொதுமக்கள் படுகொலையின் நினைவு நாள். ஆயிரக்கணக்கான மக்கள், குழந்தைகள், பெண்கள், மூதாடர்கள், குடும்பங்கள், அவர்கள் தங்கள் இறுதி மூச்சு விட்ட அந்த மண் இன்று எம் நினைவுகளில் ஒரு புனித இடமாக இருக்கின்றது. அவர்கள் ஒரே ஒரு அடையாளத்திற்காக தண்டிக்கப்பட்டார்கள். ஆம், அவர்கள் ஒரே ஒரு அடையாளத்திற்காக தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் தமிழர். முழு உலகம் பார்த்தது, ஆனால் அதிகம் பேசவில்லை. அந்த மௌனம் இன்னும் எம்மை வலிக்க செய்கின்றது. அந்த மௌனம் ஒரு இனத்தின் அழிவை ஏற்க மறுக்கின்றது. ஆனால் நாம் மறக்கவில்லை. ஆம், நாம் மறக்கவும் முடியாது. மே 18 வெறும் ஒரு திகதி அல்ல, அது தமிழரின் ஒரு உழவு தீபம். 16 ஆண்டுகளாக உலகெங்கும் தமிழர்கள் இந்த நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக அனுஷ்டிக்கின்றார்கள். இது பழிவாங்கும் நினைவல்ல, இது எம் இனத்தின் வாழ்வுரிமைக்கான சாட்சி. படுகொலை நடந்ததோ என்ற கேள்விக்கு பதில் நிச்சயமாக நடந்தது என்பதை கூறும் சத்திய குரல். முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒவ்வொரு தமிழனின் சிந்தனையில் ஒளிந்திருக்கும் ஒரு உணர்வு கொள்கை. எம் வரலாறு அழிக்கப்படக்கூடாது, நாம் மறைக்கப்படக்கூடாது. 2025 முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 16th ஆண்டு ஒரு இனத்தின் கண்ணீரை கதையாக மாற்றிய நாள். எம்மை எழுப்பும் நினைவு குரல், மூச்சாகவே மாறிய எம் மக்களின் சுவாசம். முள்ளிவாய்க்கால் ஒரு போரின் அழிவின் நினைவாகவும் எதிர்காலத்திற்கான எச்சரிக்கையாகவும் என்றும் நிலைத்து நிற்கும்.

0: இன்றைய நாளோடு கரைந்து போகும் சோகத்தோடு நடை நான் போட்டு நடந்த நிலத்தில் இன்றும் நடக்க முடிகிறதா? அன்று போலல்ல. நெஞ்சம் கனத்து தளர்ந்த நடையோடு நகர்ந்து போகின்றேன். அழ மட்டும் முடியாதபடி அழுதுவிடத்தான் ஆசை இருக்கிறது. அழும்போது வந்த என்னை தேற்றி விடுவார் யாரோ? அன்றெல்லாம் இங்கே அமைதி இருந்தது. ஆடம்பரமற்ற வறுமை கூட இருந்த போதும் சேர்ந்து வந்து என்னோடு கதை பேசிய தோழியர், கூடவே என்னோடு நின்று தோள் சுமந்த நண்பர்கள், கண்கள் இரண்டும் கசைந்துருகி போகிறது. மெல்ல நடை போடவும் முடியவில்லை என்னால். வயது முதிர்ந்த நான் தேகம் களைத்து சோரவில்லை. சோகம் சேர்ந்து என்னை மூர்ச்சையாக்கி போவதால் யாருக்காக நான் அன்று தோள் சுமந்தேன்? சுமை அந்த ஆனந்தம் என்று அவர்களை காணும் போது திடமில்லாத மனிதர்களாக, பசி கிடக்க முடியாத கையேந்திகளாக வாழும் போது சொற்ப ஆசைகளில் அடக்கம். எல்லா ஆசைகளையும் நாம் துறந்துதான் சென்றோம். களமென்ற சகதியில் ஆடிய பெரும் போரில் வென்றிட தடைகளெல்லாம் தாராளமாக வந்த போதும் சளைத்து போகாதவர்கள் தமிழர் நாமென்ற எண்ணம். தேவைகள் வழியில்தான் புதியவை கண்டோம். இறுதி வரை உறுதியாக நின்று கொண்டோம். தமக்கென இருந்த சுயமிழந்து வாழும் இன்றைய தமிழர் நிலை கண்டுதான் விம்மி மனம் நோகின்றேன். அன்றைய முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் இழந்துவிட்ட சொந்தங்களால் வந்த சோகத்திலும் இது அதிகமாகிறது. நாளை நான் இறந்து மண்ணோடு மண்ணாகி மங்கி போய்விடுவேன். என் கவி வரிகள் கதை பேசிடும். இன்று நீ அறியாத வயது, நாளை அறியும் போது வீரத்தோடும் தீரத்தோடும் தேசம் பெரிதென்று வாழ். உன்னை இழந்தாலும் உரிமை இழக்க விரும்பாதே. சுயத்தோடு வாழும் வாழ்வை விரும்பிக்கொள். அது விடுத்தொரு வாழ்வு என்றென்றும் வேண்டாம். தலைவன் போல் நீயும் சிந்தனை செய்து கொள். நானும் நேற்றைய அந்த நாளோடு கரைந்து போகும் சோகத்தோடு மறைந்து போகின்றேன். எழுத்தாக்கம் நதுநசி.
1: மறந்துடுமோ நினைவுமே. 18-2009. வட்டுபாகல் நந்திக்கடல் முள்ளிவாய்க்கால் ஆனந்தபுரம். எங்கள் வாழ்வில் புதிய வரலாற்றை தமிழர்களின் இரத்தத்தால் எழுதிவிட்டு கடந்து போன 2009 விடுதலை பற்றி பேசி அதற்காய் உயிர் விலையும் கொடுத்தோம். தமிழனாய் பிறந்து தன் மானத்தோடு வாழ்ந்தோம். முள்ளிவாய்க்கால் வரை தமிழனை விரட்டி அடித்து முடித்துவிட்ட காரணம் ஒழிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தானே. வெள்ளை குடிகளுடன் சென்றவர்கள் எங்கே? வெள்ளைக்காரனுக்கு வன்னி மண்ணில் விருந்திட்டோ உண்ட விருந்தும் காக்கவில்லையே. வெள்ளைக்காரன் நீதிமான் என்று சொன்ன துரோக கூட்டம் எங்கே? வானூர்தியிலும் வண்டியிலும் கடல் கலங்கங்களிலும் குண்டு கொடுத்த கூட்டம் யார்? யாரும் இல்லை. பொஸ்பரஸ் குண்டுதான் பூட்டனர். வான் உயர்ந்த புகையும் நிலம் அதிர்ந்த சத்தமும் யார் காதுக்கும் கண்ணுக்கும் படாமல் போனதெப்படி? சாட்சிகள் இல்லாமல் சவக்குழிகளுக்குள் புதைக்கப்பட்டனர் 1.25 லட்சம் தமிழர்கள். கஞ்சிக்காய் காத்து நின்ற பிஞ்சுகள் கூட வஞ்சகத்தால் கொல்லப்பட்டதை நெஞ்சம் மறக்குமோ? வஞ்சக உலகில் சாவுக்கு நீதி தராத நாடுகள், நீ சுதந்திரமாய் வாழ நாடுகள்மா? போர் என்பது பொழுதுபோக்கிற்காக நடத்தவில்லை, இன வாழ்விற்காய் நடந்தது. நாடு, அதை நாடு, அதை நாடாவிட்டால் நமக்கேது நாடு? வேங்கை ஓடு, வேங்கையாக வெங்களத்தில் ஆடு. வேறு பிள்ளை பெற்ற பிள்ளை சொன்ன பேச்சை கேடு. இதற்கு மேலும் முள்ளி வாய்க்காலுக்கு தீர்வு தராது உலகை. தமிழர்கள் ஒன்றாக வேண்டும், இல்லையே அழிந்து போவோம். மீண்டும் மீண்டும் 18 வரும், ஆனால் நாம் இருப்போமா?
2: என்னுடைய பெயர் விஜயகுமார். நான் இந்த முல்லை மன்ன ஜெயந்திரன். நாங்கள் இந்த 2009 ஆண்டு இந்த இறுதிக்கட்ட போரிலே மிக மோசமாக எங்கட இனம் இன அழிப்பு செய்யப்பட்டது. நான் உடையார்கட்டிலிருந்து எங்கட வர்த்தக நிலையத்துக்கு மேலேயே குண்டு விழுந்து செல்விழுந்து எங்கட கடைக்கு நால்வர் இறந்தார்கள். அதோடு எங்கட இடகவலம் தொடங்கி தொடர்ச்சியாக நாங்கள் அங்கால சுதந்திரபுரம், தேவிபுரம், வள்ளிபுரம், இரணப்பாலை, அதனைத் தொடர்ந்து மாத்தளன், இந்த முள்ளிவாய்க்கால் என வந்தடைந்தோம். வருகின்ற ஒவ்வொரு வழியிலும் ஆங்காங்கே நாங்கள் 15 பேர், 20 பேர், 25 பேர் என அங்கங்கு இந்த இறுகணைகளாக செத்து செத்து எங்கள உறவுகளை பலி கொடுத்து தாம் வந்து இந்த வீட்டிலே 7 பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த முள்ளிவாய்க்காலிலே கடைசியாக இந்த இடத்திலே வந்திருந்து இந்த அருகாமையிலே நாங்கள் இருந்தோம். இந்த இடத்திலேயும் செல்விழுந்து இதிலே நாங்கள் எங்களுடைய அக்காவுடைய மகளை 8 மாத கற்பனி இதில் பறி கொடுத்தால் நாங்கள் இந்த இடத்தாக இருந்தோம். இந்த இடத்தாலே நடந்து போகும்போது நாங்கள் பட்டுமாவில் கடக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மண்ணில் இருந்த அரைவாசிக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் உயிர் பிணங்களாக இங்கே கொடுத்து விட்டு ஒரு சொற்ப ஆக்கள்லாம் நாங்கள் அங்கால கடந்திருந்தோம். அவ்வளவு வேதனை. உணவு மட்டுமல்ல, எரிகணை வீச்சாலே எங்களை மக்களை கொண்டு குவித்த அந்த ரணங்களை நாங்கள் எப்போதும் மறக்க முடியாது. நாங்கள் இப்போது நின்று கொண்டிருப்பது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே. பல்லாயிரக்கணக்கான என்னோட உறவுகளை நாங்கள் துளைத்த இந்த குருதி சுவடுகள், இரத்த கரைகள் படிந்த மண்ணிலே நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இது முள்ளிவாய்க்கால் நினைவு முத்தம். என்னுடைய பெயர் கா விஜயகுமார். இந்த இடத்திலே நாங்கள் எங்களோட கடந்த காலம் 2009 ஸ்ரீலங்கா அரசு எங்களை இனப்படுகொலை செய்த போது நாங்கள் பட்ட வேதனைகளையும் அந்த வடுக்களையும் அந்த துயரங்களையும் நாங்கள் ஒரு நிமிடம் கூட மறந்ததில்லை. அந்த அளவுக்கு எங்கள் மனங்களிலே அந்த வேதனைகள் படிந்திருக்கின்றன. அந்த வேதனையின் அடிப்படையிலே அந்த நேரத்திலே இங்கே கிட்டத்தட்ட 100,000+ மக்கள் நாங்கள் இருந்த நாங்கள் கிட்டத்தட்ட 150,000+ மக்கள் இருந்த இடத்திலே வெறும் 15,000 பேர் தான் இருக்கிறார்கள். ஒன்றி சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு உணவு கூட அனுப்பாமல், உணவில்லாமலும் கொண்டது, எரிகண வீச்சாலையும் கொண்டது, துப்பாக்கி சூட்டாலையும் கொண்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, எங்கள் அந்த உணவுக்கு இல்லாத நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிஞ்சுகளுக்கு கஞ்சி கொடுப்பதற்கு அந்த தவுணர் புனர்வாழ்வு கழகம் ஏற்பாடு செய்து அந்த கஞ்சியை கொடுத்த போது வரிசையிலே எங்களோட பிள்ளைகள் நின்றார்கள். அந்த கஞ்சியை வேண்டுவதற்கு அந்த வரிசைக்கு மேலேயே கொத்து குண்டுகளை போட்டு எங்கள் குழந்தைகளை கொண்டார்கள். அந்த வரலாறும் அந்த வேதனையும் அந்த துன்பத்தையும் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு மிக தெளிவாக சொல்லுகிறோம். சாப்பாடும் இல்லை, அதோடு அங்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஞ்சிக்கு நின்ற போது எங்களோட பிள்ளைகளை கொண்டதும் இவர்கள் தான். கடைசியாக நாங்கள் உப்பு இல்லாமல் குடிச்சு எங்களோட உயிர் காத்த கஞ்சி இதுதான். ஆகவேதான் அந்த கஞ்சியை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்திலே நாங்கள் காட்சி அடுத்த சந்ததிக்கு ஞாபகப்படுத்துகின்றோம்.
3: நான் மதன் மேரியத்தின் கதைக்கிறேன். தேராவளி சமடையில் வசித்து வரோம். நாங்கள் தமிழராகிய நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொடுமைப்பட்டு அங்கே முள்ளிவாய்க்கால் தொங்கல் கண்டு அங்கே கஞ்சிக்கு லைனில் நின்று எங்களோட பிள்ளைகளை அப்படியே அள்ளி கொடுத்து நாங்கள் ஒரே கணம் 1,000+ 1,500 மேற்பட்ட பிள்ளைகளை அள்ளி கொடுத்தாங்க. அதே நேரம் அண்டைக்கு அது எங்களுக்கு இறுதி கஞ்சியாக இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு அது உரிமை கஞ்சியாக நாங்கள் அதை நினைவு கொண்டே இருப்போம். எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட தமிழ் தமிழ் சந்ததி நேருக்கு எங்களுக்கு இது வந்து என்ற நாங்கள் நான் என்னென்னு சொல்கிறோன்ற எனக்கு தெரியாது. என்ற உயிர், என்ற பிள்ளைன்ற உயிரை ஆவேந்து பண்ண இந்த கஞ்சி இது வந்து மிகவும் முக்கியமானது. வேறு என்னது அதே இதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இல்லை. இந்த கஞ்சி எங்களுக்கு அண்டைக்கு எங்களுக்கு என்ன புனிதமாக இருந்தால் புனிதமானு சொல்கிறேன்டா அது எங்களுக்கு என்ன என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு முக்கியத்துவமாக இருந்தது இந்த கஞ்சி எங்களுக்கு. உப்பு இல்லாட்டியுமோ அப்படியானோ அது அப்போ எங்களுக்கு தெரியல. உப்பு சுவை அது எதுவுமே தெரியல எங்களுக்கு. இது வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பிள்ளைகிட்ட உயிரை தாக்கு பிடிச்ச ஒரு உணவு உண்டு அது அண்டைக்கு. எங்களோட பிள்ளையெல்லாம் லைனில் பக்கத்தில் கஞ்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்களோட நாங்கள் அப்போ எங்களுக்கு சின்ன எங்களை பையன் செல்லடிச்சாலும் வந்து நாங்கள் போயிருக்கிறோம். நாங்கள் போய் லைனில் நிற்கிறதுல எங்களுக்கு இப்படி முன்னுக்கு இருந்து இரட்டை வாய்க்கால் தொங்கல்ல முன்னுக்கு இருந்து அப்படியே அந்த இதுக்கு அப்படியே செல்லுந்து அதில் என்ன எவ்வளவு பிள்ளைன்னு செத்தண்டங்கள் உறுதிப்படுத்தலாம். அப்படி எல்லாம் சின்ன பச்சை மண்ணுகள் கண்ணார் இந்த பால்குடிகள் எல்லாம் அப்படியே தண்ணி கப்படம் அப்படியே கஞ்சி கப்படம் விழுந்தது. அது எங்களோட கண்ணில் இன்றைக்கும் இல்லை இன்றைக்குமே எங்களோட இது எங்களை விட்டு அகலாத ஒரு துன்பம். அதால் நாங்கள் இது வருஷா வருஷம் எங்களை வருத்தி நாங்கள் இதை எங்களுக்கு அது வளர சந்ததிக்கு இது ஒரு புதுமையாகவும் இதாக இருக்குது. எங்களுக்கு அது சொல்லிலங்காத துன்பங்கள் அது எங்களுக்கு.
0: வடுக்களும் வலிகளும் மறந்துவிட சொல்கிறீர்கள், மன்னித்து சேர்ந்து பொறிந்து வாழ சொல்கிறீர்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் மறக்க சொல்லி தாருங்கள். இவற்றை நான் மறப்பது பாலாகி போன என் பள்ளி பிள்ளை பருவத்தையா, பெட்டகத்தில் பூட்டி வைத்த என் இளமை என் கனவுகளையா, இழந்து போன உறவுகளையா, இல்லையெனில் ஒரு குலைந்த என் ஊரையா, இவற்றில் இவற்றை என்னால் மறக்க முடியும்? மறந்து போவதற்கும் மன்னித்து வாழ்வதற்கும் நான் ஒன்று மகாத்மாவும் அல்ல, பரமாத்மாவும் அல்ல. அழித்து விட்டு வாழ்வதற்கு அவை என் நினைவுகளும் அல்ல. சிரித்துவிட்டு கட்டி எழுப்ப அழிந்து போன நம்ம ஒரு வீடுகளும் அல்ல. காலத்தின் தளம்புகளால் மாறாத காயமான ஆறாத வடுக்களவை. மன்னித்து கொள்ளுங்கள், உங்களால் முடிந்தால் மறக்க சொல்லித்தாருங்கள். அத்தனையும் இழந்த பின்பும் இன்றும் எங்கள் சிந்தனைகள் பெரிது, மனதின் செயல் வடிவம் பெரிது. எண்ணற்ற கனவுகளும் வானுயரும் கற்பனையும் உய்யாரமாய் வந்தமர்ந்து ஓலமிட்டு உதைத்தபடி கனவுகளின் அடியிருப்பை தட்டி காட்டி மறைகையிலே நிசப்த வழியில் நாம் நிறைவேறா நினைவுகளுடன். யார் தந்த பாவம் இது? யார் தந்த சாபம் இது? கரை கடந்த கனவுகளும் கலைந்து போன கற்பனையும் கடந்து போன நாட்களுமாய் இளையோர் எம் கனவை இருட்டடிப்பு செய்தது யார்? சின்னஞ்சிறு மழலைகளாய் சிறகடித்து பறக்கவில்லை, சிறகு விரித்து சிட்டுக்களாய் சாரல் மலை குளிக்கவில்லை. சிந்தையிலே பயம் கொண்டு பொந்துகளில் ஒளிந்திருந்தோம், வெந்த மணல் பொழுதியிலே பொம்பி அழுது புரண்டெழுந்தோம். நட்சத்திர நிலவொளியில் நிமிர்ந்து வாணி நாங்கள் பார்த்ததில்லை. ஒன்றிரண்டு சொல்லியவற்றை எண்ணியதும் நினைவில்லை. தூரத்தில் கேட்ட சத்தம் காதுகளில் தூது சொல்ல புதரடி புகலிடத்தில் புகுந்து நாம் தஞ்சம் கொண்டோம். நிமிர்ந்து பார்க்க சக்தியற்று வடித்து கண்ணீர் துடைக்க மறந்து மரண பய மனத்தோடு தரையோடு தரையாக புரண்டெழுந்த பொழுது வரை மாறாத வடுக்களாய் மனதை விட்டு மறையவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களால் முடிந்தால் மறக்க சொல்லித்தாருங்கள். மறந்து வாழ முயல்கிறேன், சேர்த்து புரிந்து வாழ முயல்கிறேன்.

0: அடுத்து இறுதி போரின் போது சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டு ஸ்ரீலங்கா அரசு உணவு மருந்து மற்றும் பொருளாதார தடைகளை ஏற்படுத்திய போது போர் வளையத்துக்குள் தமிழ் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காக தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினால் கஞ்சி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இரணைப்பாளையில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் உண்டியல் சந்தி வரை 15 மேற்பட்ட கஞ்சி கொட்டில்கள் தமிழ் மக்களின் உயிர்களை காத்து நின்றன. அன்றைய நெருக்கடி காலத்தில் கஞ்சி கொட்டில் ஒன்றில் தன்னார்வலராக பணியாற்றிய திலகவதி அம்மா தனது அனுபவங்களை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் வைத்து பகிர்ந்து கொள்கின்றார். இவற்றை இன்றைய முள்ளிவாய்க்கால் அவள நினைவு தொகுப்பாக எமது தமிழோசை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நான் உடையாரட்டு மூங்கில் ஆறு தெருக்கில் இருக்கிறேன். நான் என பெயர் நர்ராசலிங்கன் திலகவதி. ஐயா, நான் இந்த முள்ளி வாய்க்கால் பகுதியிலேயே கடைசி வரையும் டிஆர்ஓ நிறுவனத்தோட கஞ்சி காய்ச்சி கொடுத்து கடைசி மட்டும்தான் போன. நாங்கள் 5 போய் கஞ்சி காய்ச்ச தூங்குறேன். 11 போகும் எல்லா ஜனமும் வரமின்னட்ட கஞ்சிக்கு. ஆனா நிறைய கஞ்சி யாருக்குமே இல்லையேண்டாமல் கொண்டு வரையே நான் புல்லா ஊற்றி ஊற்றி கொடுப்பேன். நாங்கள் கொடுத்த கஞ்சியில எத்தனை பேர் உயிர் வாழ்ந்திருக்குங்க. ஆனா அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் செல்லடைச்சு நின்றாக்கள் அவ்வளோ பேரும் சேர்த்தேன். நான் இன்னமும் அப்படியே விழுந்து படுத்தபடியாக நான் தப்பிட்டேன். ஆனால் கண்ணு பேர் குஞ்சியோல் குருமா எல்லாம் கஞ்சிக்கு வரிசையில் நின்றது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சின்ன பிள்ளைகளை முதல் பார்த்து கூப்பிட்டு அந்த கஞ்சி தண்ணி கொடுப்பேன். கஞ்சன்னு சொல்லினா கழனி தண்ணி தான், கஞ்சி அரிசி வராது. எத்தனை பானை காய்ச்சணும், காய்ச்சி கொடுக்க கொள்ளாங்க. கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக தான் காய்ச்சுவோம். காய்ச்சி உப்பு இருக்கும், உப்பு இருக்கும் தேங்காய் இல்லை. நாங்கள் 5 அரிசி போடுவோம், 20 பானைக்கு ஃபுல்லாக தண்ணி தான், தேங்காய் இல்லை. கஞ்சியை காய்ச்சி அப்படியே வர வர கொடுத்து கொண்டே இருப்போம். 50-60 அரிசி போடுவோம், 60 அரிசி போடுவோம். சில உணவுகள் பதம் வரும், அந்த அரிசி அவங்க கொண்டு வரமாதிரி காய்ச்சி காய்ச்சி 5 மேலே போடலாம். மற்ற டாசர் பெரிய டாசர் அதுக்குள்ளேயும் போடுவோம். அதுக்குள்ளே நான் 50 டாசர் தானே, அதுக்கு 8 போடுவோம். 8 போட்டு கஞ்சி உப்பு கஞ்சி தான், ஆனால் உப்பு இருக்கும். அவர் வரவே அந்த எங்களுக்கு ஒரு அந்த அரிசி கொண்டு வர வந்து தான் அள்ளி குடிச்சு பார்த்து போடுறது கொடுக்க விடுவேன். என்னென்னா உப்பு காணுமா என்னமா இருக்கேன் நிலப்பாடு. நாங்கள் 5 போய் 60-70 கஞ்சி காய்ச்சுவோம். அது முடிய மட்டும் காய்ச்சி கொண்டே இருக்கும். என்னென்னா 1 மட்டும் கொடுப்போம் கஞ்சி. வர வர வர வர காய்ச்சி காய்ச்சி கொடுக்குறாரு. 50 டாசருக்குள்ள பெரிய டாசருக்குள்ள போட்டு 8 அரிசி தான் கஞ்சி காய்ச்சுவோம். கஞ்சி எத்தனை பானண்டு இல்லை, காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி கொடுத்துட்டே இருப்போம். 5 மூட்டுவோம், 5 மூட்டி காய்ச்சிட்டே இருப்போம். நாங்கள் மாத்துல நிலையிருந்து கஞ்சி ஆச்சு வழிகிட்ட நாங்கள் ஒரு நாளைக்கு 3000 பேரு கிட்ட வந்து கஞ்சி வேண்டி போவாங்க. எங்கள்கிட்ட அந்த கஞ்சி இருக்க மட்டும் கொடுப்போம், சில வளம் இல்லாமையும் போயிடும். எங்களுக்கு பாற அரிசிக்கு தக்கதான் போடுவோம். அப்படி இருந்து தண்ணியா காய்ச்சி காய்ச்சி கொடுத்தாலும் 3000 பேருக்கு அந்த தஞ்சி கொடுக்கக்கூடிய அளவு இருக்காது. ஆனா சின்ன பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் கூட கொடுத்து போட்டு பெரியாக்களுக்கு குறைச்சித்தான் கொடுக்குறோம். நாங்க இரண்டா எங்களுக்கு அந்த பற்றாக்குறை அரிசி எல்லாம் பற்றாக்குறை. என்னடா சிலத்துட்டு ஒன்றும் இல்லை, அந்த கஞ்சி தான் எங்களுக்கு காலம் குறைய சாப்பிடும், அதிக சாப்பிடணும். நான் பிள்ளைகளை நில்லுங்க ரெண்டு ஓட்டு வந்து அந்த கஞ்சியை தங்கொண்ட இடையில கொண்டு கொடுத்து ஓடி வருவேன். ஒரு 100 வீட்டாருக்கங்காலம் கஞ்சி காய்ச்சுவோம். கொட்டை போட்டு தந்தவங்க கொட்டையிலுக்குள்ளான்னு இருந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறோம். அந்த கஞ்சி 3000 பேரும் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்காது, ஆனால் குறைச்சி தான் கொடுப்போம். அப்படின்னு பார்த்தா இங்கே இருந்து பார்த்தா கண்ணு எட்ட அளவில் வரிசையில் அடிக்குங்க. நாங்கள் அந்த கஞ்சி அளவளவாக தான் கொடுக்குறோம். 50 டாசருக்கு 8 அரிசி போட்டு காய்ச்சுவோம். ஆனால் அதுக்குள்ள சுவையாக இருக்காது. என்னென்னா சுவைக்காங்க அரிசி காண பத்தாக்குறை அரிசி காணாது. ஆனால் உப்பு சுவையாக இருக்கும், உப்பு தேவையான உப்பு வேணும், உப்புல சுவை இருக்கும். ஆனால் சத்தில்லாத போறும் அந்த உயிரை கொஞ்சம் தாக்க பிடிக்கிற அந்த தண்ணி என்று தான் சொல்லணும். அந்த தண்ணியை தான் இந்த முள்ளி வாய்க்கால் வரையும் வெட்டுவால் வரையும் எங்களோட புள்ளிகள் அதை அருந்தித்தான் சென்றது. இந்த முள்ளி வாய்க்காலோட எங்களுக்கு அதுக்கப்புறம் அரிசியும் இல்லை, அரிசியும் துப்புரவா இல்லை. இதுக்கங்கால போக்குள்ள எங்களோட பிள்ளைகள் கஞ்சியும் இல்லாமத்தான் போய் சேர்ந்தது. இந்த முள்ளி வாய்க்காலோடய கஞ்சி பானை சரி அப்படி அந்தந்த கஞ்சி காய்ச்சுற இடத்துக்கு எல்லாம் குண்டு வச்சு கஞ்சியை காய்ச்சி கொடுக்க எத்தனையோ பேர் பசியாருன்னு எத்தனையோ பேர் அந்த இடத்துல முட்டு முழுவாக வந்து கொத்து கொண்டு வந்து விழுந்து செல்லடி கொத்து கொண்டு கிவியல் இந்த மத்தியிலேயும் நாங்கள் நான் அப்படி இருந்தும் என்ன வீட்டை போனான் கஞ்சி ஆச்சுறதுக்கு செல்லடிக்கிறாங்கடா. நான் போறேன், செத்தா சாவுறனே என்று அதுக்காண்டி போனான். இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சை மறக்க முடியாது தினமா வரலாறு வரலாறு. நாங்கள் இல்லா காலத்திலையும் வரலாற்றில இருக்க வேணும், பதுங்கி இருக்க வேணும். எங்க இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சை பற்றி ஒரு வரலாறா இருக்கணும். முள்ளி வாய்க்கால் கஞ்சண்டா எங்களுக்கு ஒரு வரலாறா இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் 5 கிளம்பி இங்க வந்து வர வேண்டிய காரணம் இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி. மறக்க முடியாத ஒரு கஞ்சி, இந்த கஞ்சி மறக்க முடியாத ஒரு கஞ்சி. கஞ்சி தான் இந்த தமிழ் குஞ்சு குருமா செத்தா மிஞ்சின சனம் கஞ்சோட போய் சேர்ந்தது. ஒரு அரிசி இருக்காது, 200 அவ்வளோ பேருக்கும் கஞ்சி காய்ச்சி ஒவ்வொரு டைம் வச்சு அதே பகுதியில் நானும் நின்று கஞ்சி காய்ச்சி நானும் அந்த கஞ்சி ஓட்டை குடிச்சு போனோம். Thank you.
2: வணக்க நிகழ்வு பற்றிய அறிவித்தல். நாளை வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு நடைபெற உள்ளது. எமது தாயக விடுதலைக்காக தனது குரல் வளத்தால் அளப்பெரிய பங்காற்றிய தேனிசை செல்லப்பா அவர்களின் நினைவு வணக்க நிகழ்விலே கலந்து கொள்ள மெல்பர்ன் வாழ் அனைத்து தமிழ் உறவுகளையும் அழைக்கப்படுகின்றீர்கள். நடைபெறும் இடம் விக்டோரியன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர், இலக்கம் 40:44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டேனினோங், விக்டோரியா 3175. காலம் 22 மே மாதம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி தொடக்கம் இரவு 8:30 மணி வரை. அனைவரும் அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தகவல் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, விக்டோரியா. விக்டோரியா தமிழ்ச்சங்கம் பெருமையோடு வழங்கும் முத்தமிழ் விழா 2026 இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் சிலுமியை கொண்டாடுவோம் வாரில். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி உஷாந்தினி ஸ்ரீ பத்மநாதன் ஆசிரியையின் மாணவர்கள் வழங்குகின்ற பரதநாட்டிய நடனம், திரு அகிலன் சிவானந்தன் ஆசிரியரின் நெறிப்படுத்தலில் தமிழிசை, திருமதி லக்ஷன்யா சித்தார்த் ஆசிரியையின் மாணவர்கள் வழங்குகின்ற கிராமிய நடனம், உள்ளூர் கலைஞர்களின் படைப்பிலே உருவான நாட்டுக்கூத்து மேதகு வேந்தன் ஆகிய நிகழ்ச்சிகளும், முத்தமிழ் விழா போட்டிகளிலே முதல் பரிசு பெற்ற மாணவர்களின் நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 9 வரை. அனுமதி இலவசம். இடம் விக்டோரியன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர், இலக்கம் 40:44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டேனினோங், விக்டோரியா 3177. மேலதிக விவரங்களுக்கு தேவா 0432-321-0302, உதயா 0433-0332-932, மயூரன் 0400-415-105. 2009 மே மாத இறுதி களப்போரிலே வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கான வீரவணக்க நிகழ்வு. முள்ளிவாய்க்கால் இறுதி போரில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட மூத்த தளபதிகள் மற்றும் போராளிகள் உட்பட ஒரு தொகுதி மாவீரர்களின் வீரவணக்க நிகழ்வு மே மாதம் 2 நடைபெற உள்ளது. மே மாதம் 2026 சனிக்கிழமை மாலை 3 இடம் பிடிஏ பல்மேரா ஹோல் மண்டபம், இலக்கம் 40:44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டெனினோங், விக்டோரியா. தமிழினத்தின் விடிவுக்காக இறுதி வரை தீரமுடன் போராடி தமிழீழ மண்ணில் வீர காவியமான இந்த மாவீரர்களின் வீரவணக்க நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்த அன்புரிமையுடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மெல்பர்ன் ஏற்பாட்டு குழுவினரால் ஒரு புனித இலட்சியத்துக்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்துக்காக போராடி அந்த இலட்சியத்தை அடைவதற்காக தமது வாழ்வை தியாகம் செய்த மாவீரர்கள் மகத்தானவர்கள். தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையில் வந்த ஒரு துளி.
3: Global Tamil Welfare Vision வழங்கும் Global Tamil Musical Night. சமூக கலாசார விளிமியங்களோடு ஒரு இனிய இசை மாலை. 2026 ஜூன் 20 மாலை 6 டேண்டினோங் VTCC பல்மேரா மண்டபத்தில் இரவு விருந்துடன் இசை விருந்து. இலங்கையில் வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அங்க வீரர்களுக்கான உதவிக்காகவும் யுத்தத்தினால் பாதிப்படைந்த குடும்ப ஓய்வூதிய திட்ட அறிமுகமும் இந்த நிகழ்வின் மூலமாக இடம்பெற இருக்கிறது. டேண்டினோங் ஈசி கேஷ் பவுண்ட் ஷாப் ஆதரவில் குளோபல் டமிழ் மியூசிக்கல் நைட். தொடர்புகளுக்கு 0424-345-242-822-0415-345-348-0421-240-611 globaltamilwelfarevision.com.
2: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினோடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர் அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது ஒரு மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனிநபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான ஒரு வருட சந்தா 16 வெள்ளிகளும் மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான ஒரு வருட சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437332240 திரு ரமேஷ் அவர்களை 0414185348 திரு டொமினிக் அவர்களை 0404840204 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
4: இத்துடன் தமிழோசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
5: இன்றைய செய்தியின் பின்னணியில், ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்கு நாளாகிய மே 26 அவர்களுக்கு உளுறு அறிக்கை பற்றிய பார்வை அனுசரணை SBS வானொலி.
6: பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களின் பிரதிநிதிகள் ஆஸ்திரேலிய சின்னங்களில் ஒன்றான உளுறு மலைக்கு அருகில் தேசிய அரசியலமைப்பு மாநாட்டை 2017 மே மாதத்தில் நடத்தினார்கள். இதயத்திலிருந்து வெளியாகும் உளுறு அறிக்கை, உளுறு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்ற தலைப்பிலான அறிக்கையை அந்த மாநாட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். நாட்டின் அரசியலமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம் இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. நமது இறையாண்மையை விட்டுக் கொடுக்காமல் நல்லிணக்கத்தை நோக்கி முன்னேற உண்மை, நீதி மற்றும் சுய நிர்ணயத்தின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய தேசத்திற்கும் பூர்வீக குடிமக்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்த இந்த அறிக்கை முயல்கிறது. தென்துருவத்தின் பல பாகங்களிலிருந்தும் வந்திருக்கும் நாம் இதயத்திலிருந்து இந்த அறிக்கையை 2017 தேசிய அரசியலமைப்பு மாநாட்டில் வெளியிடுகிறோம். எங்கள் பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்கள் ஆஸ்திரேலிய கண்டத்திலும் அதன் அருகிலுள்ள தீவுகளிலும் எங்கள் சொந்த சட்டங்களின் அடிப்படையிலும் பழக்க வழக்கங்களுடனும் இறையாண்மை கொண்ட நாடுகளாக ஆரம்பத்திலிருந்து வாழ்ந்திருக்கிறோம். நமது முன்னோர்கள் நமது கலாச்சாரத்தின் கணக்குப்படி படைப்பிலிருந்து நாம் இங்கே வாழ்கிறோம். அறிவியல் ஆய்வுகளின்படி 60,000 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இங்கே வாழ்கிறோம். இந்த இறையாண்மை ஒரு ஆன்மீக கருத்தாகும். நிலம் அல்லது இயற்கை ஆகியவற்றுக்கு இடையேயான எமது பிணைப்பு மற்றும் அதிலிருந்து பிறந்த பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்கள் அதனுடன் இணைந்திருக்கிறார்கள். மேலும் நாம் அனைவரும் ஒரு நாள் நம் முன்னோர்களுடன் ஐக்கியமாகிவிட வேண்டும். இந்த இணைப்பு மண்ணின் உரிமையின் அடிப்படையாகும், அல்லது சிறப்பாக சொல்வதென்றால் இறையாண்மையாகும். இது ஒருபோதும் கைவிடப்படவில்லை, வேறொருவரிடம் கையளிக்கப்படவும் இல்லை. 60,000 ஆண்டுகளாக மக்களின் நிலத்தில் உரிமை கொண்டிருந்தார்கள். இந்த புனித இணைப்பு உலக வரலாற்றிலிருந்து கடந்த 200 ஆண்டுகளில் எப்படி மறைய முடியும்? அரசியல் அமைப்பில் கணிசமான மாற்றங்கள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களுடன் இந்த பண்டைய இறையாண்மை ஆஸ்திரேலிய தேசத்தின் முழுமையான வெளிப்பாடாக பிரகாசிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். விகிதாசார அடிப்படையில் நாங்கள் அதிக அளவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளோம். எமது சமூகம் உள்ளார்ந்த குற்றவாளிகள் சமூகம் அல்ல. எங்கள் குழந்தைகள் முன்னப்போதும் இல்லாத அளவில் தங்கள் குடும்பங்களிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது நாங்கள் அன்பு காட்டவில்லை என்று அர்த்தப்படுத்தக்கூடாது. கவலை தரும் எண்ணிக்கையில் எங்கள் இளைஞர்கள் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களது எதிர்காலம் எமக்கு நம்பிக்கை தருவதாக இருக்க வேண்டும். இப்படியான பிரச்சனைகள் கட்டமைப்புகளில் காணப்படும் பல்வேறு நெருக்கடிகளின் பரிமாணங்களை தெளிவாக கூறுகின்றன, எமது இயலாமையை எடுத்து காட்டுகின்றன. நமது சொந்த நாட்டில் எமக்கான சரியான இடத்தை பெறுவதற்கும் எமது மக்களை நாங்களே வழிகாட்டி நடத்துவதற்கும் நாங்கள் அரசியலமைப்பில் சீர்திருத்தங்களை நாடுகிறோம். எங்கள் தலைவிதியை நாமே நிர்ணயிக்கும் அதிகாரம் எமக்கு இருக்கும் போது எங்கள் குழந்தைகள் செழிப்படைவார்கள், இரண்டு கலாச்சாரங்களையும் சரியாக உணர்ந்து நடப்பார்கள். அவர்களது கலாச்சாரம் அவர்களது நாட்டிற்கு பரிசாக அமையும். பூர்வீக மக்களின் இருப்பை வெளிப்படுத்தும் அரசியல் அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் அழைக்கிறோம். எலுங்கு மொழியில் மக்கரட்டா என்பது நமது நிகழ்ச்சி நிரலின் உச்சம். ஒரு போராட்டத்தின் பின்னர் ஒன்று சேருதல் என்று பொருள். இது ஆஸ்திரேலிய மக்களுடனான நியாயமான மற்றும் உண்மையுள்ள உறவிற்கான எங்கள் விருப்புகளையும் நீதி மற்றும் சுய நிர்ணயத்தின் அடிப்படையில் நமது குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் ஆர்வத்தையும் உரைத்து நிற்கிறது. அரசுக்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை மற்றும் எங்கள் வரலாற்றை பற்றிய உண்மையை சொல்லும் ஒரு செயல்முறையை மேற்பார்வையிட மக்கரட்டா ஆணையம் ஒன்றை உருவாக்கும்படி நாங்கள் கோருகிறோம். மக்கள் கணக்கெடுப்பில் நாம் முதன்முறையாக 1967 தான் சேர்க்கப்பட்டோம். 2017 எங்கள் கோரிக்கையை செவிமடுங்கள் என்று கோருகிறோம். எங்கள் இருப்பிலிருந்து புறப்பட்டு இந்த பரந்த நாடு முழுவதும் எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். சிறந்த எதிர்காலத்திற்காக நாட்டு மக்களின் இயக்கத்தில் எம்முடன் இணைந்து பயணிக்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம்.
2: இன்றைய செய்தியின் பின்னணியில், நினைவாயுதம் என்கின்ற தொனிப்பொருளில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் நினைவுகள் கண்காட்சி ஒன்று தமிழின படுகொலை வரலாறாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட பிரதான வளாகத்தில் May 14 புதன்கிழமை தொடக்கம் 18 ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெற்றது. இந்த கண்காட்சி முள்ளிவாய்க்கால் துயரங்கள் நாங்கள் சொல்ல மறந்தால் வேறு யாருமே சொல்ல முடியாது என முக்கிய நோக்கத்துடன் இடம்பெற்றது. மாணவர்கள், பொதுமக்கள், ஆர்வலர்கள் அனைவரும் பங்கேற்று படுகொலை வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக சமூகம் வேண்டுகோள் விடுத்ததுக்கு அமைய இது தொடர்பாக கருத்து தெரிவித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவரான தயாவரன் லஜிதர், தமது மக்கள் பட்ட வலிகளையும் துன்பங்களையும் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் மிகப்பெரிய பொறுப்பொன்றை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். முக்கியமாக 2009 பின்பு வளர்ந்த பாடசாலை மாணவர்களிடத்தில் எங்கள் துயரங்கள் இந்த வரலாறு கடத்தப்படுவது அவசியமானது என தெரிவித்த அந்த பதிவையும் கேட்டு பார்ப்போம்.
7: இன்றைக்கு நாங்கள் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினுடைய 3rd நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம். இம்முறை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் எங்களுடைய மக்கள் பட்ட வலிகளையும் வேதனைகளையும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட கதையையும் வரலாற்றையும் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகப்பெரிய ஒரு பொறுப்பொன்றை எடுத்திருக்கின்றோம். அது எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு ஒரு கண்காட்சி வடிவில், ஒரு காட்சிப்படுத்தல் வடிவில் எங்களுடைய இனம் பட்ட துன்பங்களையும் அவலங்களையும் வரலாறாக எடுத்து கூறும் முகமாக இன்றைக்கு நினைவாயுதம் என்ற ரீதியில் ஒரு கண்காட்சி ஒன்றினை நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம். இந்த கண்காட்சி இன்றைக்கு 14 புதன்கிழமை 3 அளவில் துவக்கம் பெற்று இறுதி நாள் 18 ஞாயிற்றுக்கிழமை வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட முன்றலில் கைலாசபதி அரங்கின் அருகில் வந்து அமைந்திருக்கின்றது. கட்டாயம் வந்து எல்லா தமிழ் மக்களும் இதை பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் குறுகிய கால பகுதிக்குள் இப்படி ஒரு கண்காட்சியினை வடிவமைப்பதற்காக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் மற்றும் கல்வி சமூகம் அரும்பெரும் பாடுபட்டிருக்கின்றே சொல்ல வேண்டும். இனப்படுகொலையின் தடங்களாக இந்த கண்காட்சி இருக்கும். இந்த கண்காட்சிக்கு கட்டாயமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள், புதுமுக மாணவர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் என்று அனைவரும் வருகை தந்து எங்களுடைய இனம் பட்ட வரலாற்றினை தொடர்ந்து நினைவு கூற வேண்டும், அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது மட்டுமில்லாமல் பொதுமக்கள், வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுடைய பாடசாலை கல்வி சமூகம் பாடசாலை மாணவர்களிடத்தில் இதை வெகு விரைவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சொல்ல மறந்தால் வேறு யாருமே சொல்ல முடியாது. அதனால்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய வரலாற்றை கண்காட்சி வடிவில், காணொளி வடிவில் மற்றும் புகைப்பட பிரதிகள் வடிவில், பதாதைகள் வடிவில் எங்களுடைய வரலாற்றை இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்த தமிழினம் எவ்வளவு பெரிய படுகொலைகளையும் இன ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து வந்திருக்கின்றார்கள் என்ற வரலாற்றையும் நாங்கள் எடுத்திய விதமாகவே இந்த கண்காட்சி அமைந்திருக்கின்றது.
8: மன்னி மாவட்டத்தில் பிரதானமாக எங்களுடைய இளப்போரில் வந்து சிறிய வயதில் இருந்த ஒரு மாணவன் என்ற அடிப்படையில் வந்து சில விஷயங்களை வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எங்களுடைய ஈழ யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் ஆரம்ப கட்டத்தில் எனது வயது வந்து 11 இருந்தது. அந்த அடிப்படையில் இருந்து எனக்கு அதனுடைய பல நினைவுகள் வந்து இன்றைக்கும் மீட்டி பார்க்கக்கூடிய அளவில் தென்பட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப கால யுத்தத்திலே நான் ஒரு சிறுவனாக இருந்திருக்கிறேன். அந்த கட்டமைப்பில் ஒரு சிறிய வயதில் நான் சில உணர்வு
9: உணர்வுகள், எங்களுடைய இனம் சார்ந்த விஷயங்களை எங்களுடைய மனதில் இன்றைக்கு மாறாத துயரமாக வந்து உறுத்தி கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில தான் வந்து அந்த ஒரு சின்ன வயசுல ஓடி திரிகிற காலப்பகுதியில படிக்கிற சூழல்ல அந்த விஷயங்களை எல்லாம் விளந்து நாங்கள் சிறிய வன்னி பிரதேசத்தில இருந்து இறுதி போர் வந்த முள்ளிவாய்க்கால்ல நடைபெறுகின்ற காலப்பகுதியில ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு உரிய வசதி இல்லாத சூழல்ல, படிக்கிற சூழல் இல்லாத சூழல்ல, நீருக்கு அதாவது வந்து முகாமில் நாங்கள் நின்ற காலப்பகுதி, இதெல்லாம் வந்து பயங்கர வலியை வந்து ஏற்படுத்தி இருக்குது. உண்மையிலேயே எங்களுடைய அடுத்த சந்ததி வந்து இந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஆயிரம் உயிர்களை நாங்கள் பறிகொடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில எங்களுடைய ஒரு இனப்போராட்டத்திலே படிப்பு என்ற ஒரு சிறிய ஒரு கட்டாயம் ஒரு மாணவனுக்கு சிறிய வயதில் படிக்கிறது என்ற முக்கியம். இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில எப்படியாவது எங்களுடைய இனத்தில் இருக்கின்ற ஏராளமான மனிதர்கள் வந்து இறந்திருக்கிறார்கள். அதே சூழலில் யுத்தத்தில் இருந்த அதாவது வந்து பலியாகிய மக்களும் வந்து பிற்பட்ட காலத்தில் வந்து சில துறைகளில் கொண்டு போய் அடைக்கப்பட்டோ இதண்டப்பட்ட அந்த மனிதர்கள் இன்றைய சூழலில் ஒரு உயிரில அதாவது உடல் ரீதியாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி அதாவது வந்து உடல்ல வந்து கைகால் இழந்து ஊனமுட்டவர்களாகவும் ஏனைய வசதிகள் இப்ப கிட்டத்தட்ட என்னுடைய குடும்ப சூழலை எடுத்த ஒரு மன ஆதங்கத்தில் சொல்லுகின்றேன். என்னோட குடும்ப சூழல்ல வந்து அப்பா செல்லடியினால் வந்து அதாவது வந்து கால் இன்றைய சூழலில் இயங்காத அளவில் வந்து என்னுடைய

0: பிறப்பில் வந்து எங்களுடைய முள்ளி வாய்க்கால் இனம் சார்ந்த சில நினைவுகள் வந்து இன்றும் எங்களுடைய ஆறா துயரத்தினை வந்து வெளிக்காட்ட வேண்டிய சூழல்ல பல மாணவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டதுனால படிக்க முடியாத சூழல்ல கூட இன்றைய ஏராளமான குடும்பங்கள் வந்து பின்தங்கிய சூழல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்கிட்ட இனம் சார்ந்த சில மரபுரிமைகளை வந்து நாங்கள் மீளவும் கட்டியெழுப்ப வேண்டும், அந்த விஷயங்களை ஏனைய சமுதாயங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றது எங்களுடைய பிரதான அபாவாவும் நோக்கமாகவும் இருக்கின்றது. நாங்கள் உண்மையிலேயே உயிரோடு திரும்புவோமா என்றது எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்துக்குரிய சூழலாகத்தான் இருந்தது. அந்த கட்டமைப்பில் ஒரு அந்த கொடுக்கிற கஞ்சியை குடிக்கிறது கூட பிரித்து கொடுக்கிறது, லைனில் நின்று அந்த கஞ்சியை வந்து பெற்றுக்கொள்வது, ஒரு கூடுதலானாக்கள் உண்மையை உடம்பில் சேட்டு என்றது இல்லாமல் ஒரு சின்ன காஜிட்டியோட நாங்கள் நீர் கலைந்து திரிகின்ற சூழல், எங்கள்கிட்ட எந்த விதமான உடைமைகளுமே இல்லை, எந்த விதமான வசதிகளுமே இல்லை, அப்படி ஒரு நிலை. அதாவது தாக்குதலில் வந்து பாதிக்கப்பட்டு வங்கர்களையும் ஏராளமான சாப்பாடும் இல்லாமல் அவ்வாறு இருந்த ஒரு சூழல், அதாவது உறைவிடம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு ஒரு கிடங்குக்குள்ளேயே வங்கருன்ற கட்டமைப்புக்குள்ளேயே ஏராளமானவர்கள் நெறிந்த சூழலை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இவ்வாறான கட்டமைப்பு தான் எங்களுக்கு ஆரம்ப கால சூழலில் இருந்திருக்கின்றது என்ற விஷயத்தை வந்து எங்களுடைய ஏனைய மாணவர்கள் ஏனைய சமுதாயம் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றது கட்டாய ஒரு சூழலாக இருக்கின்றது. இப்ப வழிகளை தெரிந்து கொண்டாலே உண்மையிலேயே ஒரு மன நிம்மதி, அதை பற்றிய தப்பான விடயங்களை புரிந்து கொள்ளாமல் உண்மையிலே எங்களுடைய வழிகளை புரிந்து தெரிந்தறிந்து வைக்க வேண்டியது அடுத்த சந்ததியினுடைய ஒரு கட்டாய குறிக்கோள், அதனை பெற்றுக் கொண்டாலே போதும் எங்களுடைய சமூகத்தில்.
1: 2009 யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் என்னுடைய வயது வந்து 9 வயது. நான் சிறு வயது பிராயத்தில் இருக்கேக வந்து இந்த யுத்தம் எப்படி நடந்ததுன்றத வந்து நான் கண்ணூராக வந்து நான் அதை கண்டிருந்தேன். நிறைய உயிரிழப்புகளை கண்ணால கண்டிருந்தேன். நிறைய இருக்கேக வந்து அதை கடந்து போயிருக்கிறோம். அப்படி நிறைய நாங்க வந்து முல்லைத்தீவு முக்கியங்கள் இருக்கிறோம். நாங்க வந்து முதல் புதுப்பீர்ப்பு ஊடாக முதலாவது உடையார்கட்டில போய் நாங்கள் இடம்பெயர்ந்து போய் இருந்தாங்க. அங்க ஒரு மாதம் காலப்பகுதியில் இருக்கேக வந்து இந்த ராணுவம் வந்து நெருங்கி வந்திருந்தோம். நெருங்கி வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமாக நாங்கள் திருப்பி வள்ளிக்குணம் ஆனா பகுதியில் வந்து குடியேறியிருந்தோம். அங்கேயும் வந்து ஒரே சரமாரியா குண்டு தாக்குதல்கள் செல்வீச்சுகள் இதுகளால் இருக்கேக வந்து அடுத்த கட்டம் வலைஞன் மடத்துக்கு போறோம். வலைஞன் மடத்துல போயிருந்தா வலைஞன் மடத்துல வந்து நாங்க இருக்கேக ஒரு பக்கம் குண்டு தாக்குதல் நடக்குது, ஒரு பக்கம் மழையும் பெய்யும். மழையும் பெய்து இருக்கேக வந்து அந்த காலப்பகுதியில் வந்து வெள்ளம். நாங்க இருந்த வீடெல்லாம் வந்து நாங்க கொண்டு போன அரிசிகள் உறுப்புகளுக்கு வெள்ளமும் வர வந்துட்டு, அதை விட ஒரு பக்கம் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்காங்க, ஒரு பக்கம் குண்டு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு. வெளியில போகலாம், வெளியில போனா பீஸ் பற்றுவோம், காயப்பட்டுருவோம், மங்கவீனப்பட்டுருவோம், இப்படி ஒரு அல்லல் பட்டு கொண்டிருக்கேக மழையும் வந்து வந்தப்ப நோய்களும் ஏற்படுது, காய்ச்சல் எல்லாம் எனக்கு எல்லாம் காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வலைஞன் மடம் தாக்குதல் வலைஞன் மடத்துல வந்து பெரிய ஒரு இதுக்கு பிறகு நாங்க அங்க இருக்கலாது இன்னொரு நிலை வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமாக நாங்க வந்து மாத்தளன் அம்பலவாணன் பொக்கனைக்கு நாங்க போறோம். அந்த டைம்ல வந்து அங்க வந்து ஒரு கொஞ்ச காலம் நிம்மதியா இருந்தோம். அங்க அப்பேக வந்து சின்ன பொருள் கூட ஒரு விலைமதி பெற்றதா இருந்தது. எங்களுக்கு அப்பேக தேவையா இருந்தது வந்து எங்களுக்கு உணவு தான் தேவையா இருந்தது. ஏண்டா எனக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருந்தவா, எனக்கு இந்த தங்கச்சி வந்து அப்பதான் பிறந்திருந்தவா, அப்ப கை குழந்த, அப்ப அம்மா வந்து அவாக்கு உணவு கொடுக்கணும். அப்படி இருக்க வந்து அம்மாண்ட உணவு தேவையை நாங்கள் அம்மா தாய் நல்லா இருந்தா தான் பிள்ளையும் நல்லா இருக்கும். அப்ப அப்படி ஒரு சூழல்ல வந்து நாங்கள் நெருக்கப்பட்டிருக்க ஒரு பக்கத்துல வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே செல் விழுந்தது. செல் விழுந்து பீஸ் எல்லாம் பட்டு எங்களோட வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பட்டி அசிட்ல வந்து பீஸ் பட்டு அந்த அசிட் வந்து எனக்கு காலில் பட்டு தொப்பளம் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு முன்னால இருந்த இந்த ஒரு எனக்கு ரிலேட்டிவான ஒரு ஆளுக்கு வந்து பீஸ் எல்லாம் பட்டிருந்தது பட்டு அந்த டைம்ல எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஆக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து நான் நேர பாக்கி அந்த என்ன சொல்றது ஒரு அம்மா ஒரு ஆள் நேற்று வரைக்கும் கதைச்சு ஒரு நேற்று வரைக்கும் கதைச்சு கொண்டு அம்மா எங்க வீட்டுக்கு மேல செல் விழுந்துட்டேன்னு சொன்னோட திடீர்னு பாக்க நம்ம செத்து ரத்தம் தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு நாங்க இடம்பெயர்ந்து அதுக்கு பிறகு நாங்க அங்கேயும் இருக்கலாம்னு சொல்லி அப்படியே நடந்து போறோம். அப்படி என்ன செய்வோம், அப்படி அடிக்கிறாங்க, அவங்க செல் அடிக்கிறாங்க, வீச்சு கொத்துக்கொண்டு பொஸ்பரஸ் நிறைய விஷயங்கள் அப்படி நடந்து கொண்டு கேட்க நிறைய அல்லல் பட்டு எங்களுக்கு அப்பேக உயிர் ஒன்றுதான் துச்சமா இருந்தது. எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எங்களோட காணி இழந்துட்டோம், உடமையில இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்களுக்கு உயிர் ஒன்றுதான் அந்த டைம்ல வந்து தேவையா இருந்தது. அப்ப நாங்க எல்லா உடமையில எடுத்துக்கொண்டு போறோம். அடுத்தது வந்து இந்த வட்டுவாகல், வட்டுவாகல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 7 கிலோமீட்டர் இந்த சுற்றுவட்ட பரப்புகளை வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இட விடாம மாறி மாறி மாறி செல்லடிக்குது. அப்ப சாப்பாட்டு பிரச்சனை, துப்பாக்கி சூடு நடந்துருக்கு. அப்ப எப்படி இந்த டைம்ல வந்து குழந்தை பிள்ளைகள் குளிக்கலாது, ஒரே உடுப்ப வந்து ஒரு கிழமையா போட்ட வரலாறும் இருக்குது. ஏன்னா வெளியில போன எலும்பி போனா சரி யாராவது இருந்தாலும் செத்துரும். அப்ப வங்கருக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்துதான் இந்த உணவுகள், அதாவது வந்து இந்த எங்கட இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தான் இந்த நிலைமையில வருது. அப்படி வரைக்கும் வந்து இந்த கொட்டல்கள்ல வந்து விடுதலை புலிகள் அமைப்பும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்க அதுல வந்து நிறைய கற்பனி தாய்மார்கள் எல்லாம் வந்து போய் உணவு பெற்றுக் கொண்டிருக்கேக்க நிறைய முதியவர்கள் போய் நிக்கணும், சிறுவர்கள் போய் நிக்கணும், எல்லாமே போய் நிக்க அந்த டைம்ல கூட குண்டு விழுந்து கையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகத்தோட ஒரு பிளேட்டோட இருந்த அந்த பிளேட் எல்லாம் அப்படியே அந்த உடஞ்சி